இச்சு ஆகாஷ்வாணி ஸ்ரீநகர். காபஜத்து திருமணர் சபத் வெளிசவாயின் சோஃபியான் மாசுக்கி போது சதாகர்ச்சு ஷேக் அப்துல் அசீஸ் தீன் சதி இமனிஷ் போசோஸ் மகாமே ஹுசானி.